0: ཁང ཁང
1: ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང
2: ngarsu chi de chil chen ba tang ngi jib chi shab jig lab chin jib chi chib shu chi xin ping gi tan tu ne de ru xar ba tang tab long sar bi tang ngi per ta rang ji chi zo yi ta ram tang ja chi ngar chu mang chu la zhong ku lig ji tang rib chen chi chun yong ni ja kup stop den zig chen tang mer ri char ter jib lab chim shab jig lar kin dik tong bir ngal di shi ji xar ran jo per ngal li lig bi go ni ke long she gi chi chib shu chi ne chi lo de nga chu la mang wi dan dan dig dig tang ban bong yar chun ba bi shi jin jo pa chi shi de
1: 根据这里中华民族的老千夫家的老千夫家的老千夫家的老千夫家的老千夫家的老千夫家的老千夫家的老千夫家的老千夫家的老千夫家的老千夫家的老千夫家的老千夫家的老千夫家的老千夫家的老千夫家的老千夫家的老千夫家的老千夫家的老千夫家的老千夫家的老千夫家的老千夫家的老千夫家的老千夫家的老千夫家的老千夫家的老千夫家的老千夫家的老千夫家的老千夫家的老千夫家的老千夫家的老千夫家的老千夫家的老千夫家的老千夫家的老千夫家的老千夫家的老千夫家的老千夫家的老千夫家的老千夫家的老千夫家的老千夫家的老千夫家的老千夫家的老千夫家的老千夫家的老千夫家的老千夫家的老千夫家的老千夫家的老千夫家的老千夫家的老千夫家的老千夫家的老千夫家的老千夫家的老千夫家的老千夫家的老千夫